0: ரயில்வே கேட் சொல்ற குரு.
1: சிஷ்யா சாந்தி சாந்தி.
2: வடவாடல நுண்டி வாழாமு இக்கடா லக்கா பங்காரல்லா அதுக்கு போயாமுரா மை டியர்.
1: கரெக்ட்.